சாரிலா லூஸ் பாரா லூஸ் பாரா பெத்த மாதிரி பிச்சு தெல்ல மாவு கேது உங்கயா ஒன்னு வாய் ஒன்னு வேணோ ரிவால்வர் அது தீன மா ஃபியூஸ் மா ஃபியூஸ் மா ஃபியூஸ் Tutti ordinò caffè, tutti notto da barè, con vestite gabbardino, con una torre brillantina che si spalma attorno a te. Chi stiosisca la costura, vicciuti e metà sicura, si ti piglia nervatura, chi sa come va a farni.